0: அப்துல் ஃபத்தா அல் சிசே, இந்தோனேஷியன் பிரசிடென்ட் பிரபோவோ சுபியாந்தோ, ஈரானியன் பிரசிடென்ட் மசூத் பிசிஷ்கியா அண்ட் கிரவுன் பிரின்ஸ் ஆஃப் அபுசாபி ஷேக் ஹாலித் பின் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யா. The Crown Prince of Abu Dhabi, Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan, and Malaysian Prime Minister Anwar Ibrahim arrived in New Delhi to attend the BRICS summit. Deputy Prime Minister of Russia Alexei Overshuk, President of Egypt Abdel Fattah Sisi, and Prime Minister of Ethiopia Abiy Ahmed Ali are among several dignitaries who have arrived for the summit. And in the Junior Asia Cup hockey, Indian junior men's team defeated Malaysia 3-1 in the first semi-final today to book a place in the final at Mochi in China. And that is the end of this news bulletin.
1: Gaane kothay golden shomoy. Aapni shunchen 100.1 FM Gold. 100.1 FM Gold. FM Gold. আপনার লেখা গল্পে সাজানো অনুগল্পের আসর শুনছেন 100.1 FM গোল্ডে অনুগল্পের আসর অনুগল্পের আসর